வல்ல சாம்பே போறன்னு கேட்டா நீங்க கேட்டா உடனே இறமுசங்க உடனே சிப்பத்தாலே.